0: என்ன கண்ணு ரெட்டிலேனு முச்சந்தையானு துவந்துள்ளே எங்கு என்னரா புஜிதேவரே யுக யுகட்டு காத்தொந்தித்தினாயானு ராமேஸ்வரத ஒஞ்சொஞ்சி பொய்யடல பிரதி ஒஞ்சி பொய்யடு ராமனு துயான் மூலியத்து கடலுத பொய்யல பெறா புஜிந்து பந்தினட பொய்யனு லத்தினாயான் அஞ்சித்தின தேவரே என்ன எதுரு ராமன ஒருட்டு விருபத்தது உந்தியரே தேவரே சந்தோஷ ஆண்டு தேவரே உடல் உருக்கார்ந்து பத்துண்டு எங்கு என்ன பகுத்தித கடலுடு ஈரு ஆ தாமரத புற்பத மித்து குல்லொந்து முகுரு தெளிக்க தெல்தொந்து துவந்துள்ளர தேவரே ஈரு உந்தினஞ்சித்தினா கடலு ஓவுந்து கொத்துண்டே தேவரே என்ன கடை கண்ணுடு ஜத்தினஞ்சித்தினா கொடி துக்கத கணநீர்த கடலவு தேவரே ஆனி அப்பே சீதா மாதே கண்ணுடு கடதுக்க புட்டு ராமா ராமா ராமா அந்த அசோகவனட்டு சுகிப்பு நஞ்சித்தின ஆ காலோடு தை பூரு பள்ளி மரக்கிலட சீத்தே சீத்தந்து ஆனி ஈறு புல்த்து தித்தரு தேவரே ஆ புலிப்புத ஒருட்டு சீத்தேன நாடொந்து நாடொந்து போனக எங்கள் நான் பாக்யா பண்பு நல் கையிறு திக்கொண்டரு ஆ நிறுத்து இனி வர முட்டோகுல எங்குலு மங்கன உபாதிடு எங்குலிரின தர்க்கு பத்து தித்த தேவரே அப்பே மங்கை ஒருத்தி பாலே மங்கன பாயிடு துச்சொந்து கொண்டு நஞ்சித்தன கிரமஜி அப்பேன தர்க்கது பத்துனு மரர்து மரக்கு லாகினக தாளந்தி நல்க பூரந்தி நல்க அப்பே தூப்புன கிரமஜி எங்குலு தர்க்கு பத்துதினி தேவரே ஆண்ட என்ன கலிகே கலிகேகள உசுலு உசலுள்ள இரண சுகுத்தி நஞ்சித்தன எங்கு ஈ கதி குறியர தேவரே தேவரே ஈரித்த மல்த்து நஞ்சித்தன ஸ்திதி தாதாண்டு கொத்துண்டே மோக்கெடு தர்க்கு தாங்குது கர்ப்போடு புட்டி நஞ்சித்தன பாலேன புளிப்பாய் நஞ்சித்தன பாலேன இரே பத்தது கண்டேலு பத்தது பொஜுங்கு நல்க ஆயிஜே தேவரே தேவரே ஈ ராம பக்தகு யானு மல்த்தி நஞ்சித்தன தப்புதானே அந்நியாயதானே எங்கு தாய முனியரு எங்கு கதிதான் என்று பணோடு தேவரே
1: ஹனுமந்தா லக்கு

0: என்ன கண்ணு ரெட்டிலு முச்சந்தையானு தூ வந்துள்ளே எங்க என்னரா புஜிதேவர யுக யுகட்டு காத்தொந்தித்தினு ராமேஸ்வரத ஒஞ்சொஞ்சி பொய்யடல பிரத்தி ஒஞ்சி பொய்யடு ராமனு தூயான் மூலியத்து கடலுத பொய்யல பெறா புஜிந்து பந்தின பொய்யனு லத்தினு அஞ்சித்தின தேவரே என்ன எதுரு ராமன ஒருட்டு விருபத்தது உந்தியர தேவரே சந்தோஷாண்டு தேவரே உடல் உருக்கார்ந்து பத்துண்டு எங்கு என்ன பகுத்தித கடலுடு ஈரு ஆ தாமரத புற்பத மித்து குல்லொந்து முகுரு தெளிக்க தெல்த்தொந்து தூவந்துள்ளர தேவரே ஈர உந்தினஞ்சித்தினா கடல் ஓவுந்து கொத்துண்டே தேவரே என்ன கடை கண்ணுடு ஜத்தினஞ்சித்தினா கொடி துக்கத கணநீர்த கடலவு தேவரே ஆனி அப்பே சீதா மாதே கண்ணுடு கடதுக்க புட்டு ராமா ராமா ராமா அந்த அசோகவனட்டு சுகிப்பு நஞ்சித்தின ஆ காலோடு தை பூரு பள்ளி மரக்கிலட சீத்தே சீத்தந்து ஆனி ஈறு புல் துதித்தாரு தேவரே ஆ புலிப்புத ஒருட்டு சீத்தேன நாடொந்து நாடொந்து போனக எங்கள்ன பாக்யா பண்புனல் கையிறு திக்கொண்டரு ஆ நிறுத்தி இனி வர முட்டோகுல எங்குலு மங்கன உபாதிடு எங்குளிரண தர்க்கு பத்து தித்தா தேவரே அப்பே மங்கை ஒருத்தி பாலே மங்கன பாயிடு துச்சொந்து கொணப்பு நஞ்சித்தன கிரம இஜி அப்பேன தர்க்குது பத்துனு மரர்து மரக்கு லாகினக தாளந்தி நல்க பூரந்தி நல்க அப்பே தூப்புன கிரம இஜி எங்குளு தர்க்கு பத்துதினி தேவரே ஆண்ட என்ன கலிகே கலிகேகள உசுலு உசலுள்ள இரண சுகுத்தி நஞ்சித்தன எங்கு ஈ கதி குறியர தேவரே தேவரே ஈரித்த மல்த்து நஞ்சித்தன ஸ்திதி தாதாண்டு கொத்துண்டே மோக்கெடு தர்க்கு தாங்குது கர்ப்போடு புட்டி நஞ்சித்தன பாலின புளிப்பாய் நஞ்சித்தன பாலின ஈரே பத்தது கண்டேலு பத்தது பொஜுங்கு நல்க ஆயிஜே தேவரே தேவரே ஈ ராம பக்தகு யானு மல்த்தி நஞ்சித்தன தப்புதானே அந்நியாயதானே எங்கு தாய முனியரு எங்கு கதிதான் என்று பணோடு தேவரே
1: ஹனுமந்தா லக்கு.

லால்பா லேடியில் உஷ்டோர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போ ரார்பா சுரத்கல் கேரிசி முக்கா பவன் அழகரை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மாள் உச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பேன் ரைட் ஹோக்லி.